0: சௌரியமா ஆறாம் பாச்சானமே மதர் தேதி
1: சிறுப சேலை சுருளை
0: நாதா அசாபன் ஜோ சூர் ஜோடன் ஜோ சூர் கந்த ஐ சேல ஜி தக்லீஃப சட்ட தக்க லகன புராணன் ஜக்ம ஜே சூர் ஐ சமடிய ஜே ஜலன் லாய்பே ஃபாய்தே மந்த ஆஹே
1: இஸ்தமால் கியே கஜே
0: முதாசிர் தேல் ஹந்த தே டிய மே பகா ட்ரே பேரா நர்மிசா லகாயோ ஐ ஆராம் ஜோ அஹ்சாஸ் ஹாசில் கரியோ ஜி ஹா ஃபகீரி டெக்ஸ் ஆயின்ட்மென்ட் சூர் கா ஆராம் ஹர் ரோஸ் ஹர் கதம் அடி வெஜே ஸ்டோர் தா நாலோ வட்டி ખરીદ கரியோ ફકીરી ડેક્સ આઇન્ટમેન્ટ
2: હર દિન હર પહેર જિંદગી કી લહેર જીએફએમ 88 નેટવર્ક સિંધ કી આવાઝ